0: தமிழ் மாலை.
1: இன்று ஜூன் மாதம் 28 நாள். இந்த நாளில்தான் புல்லாங்குழல் இசைக்கருவி 1846 ஆண்டில் காப்புரிமை பெற்றது. புல்லாங்குழல் என்பது வாய்க்காற்றை ஊதி விரல்களால் துளைகளை மூடி திறப்பதன் மூலம் இசையை எழுப்பும் ஒரு மென்மையான காற்று கருவி ஆகும். தமிழ் கலாச்சாரம், கர்நாடக இசை மற்றும் இந்து ஆன்மீகத்தில் குறிப்பாக கிருஷ்ணரின் லீலைகளில் புல்லாங்குழலுக்கு மிக முக்கிய இடம் உண்டு. பாரம்பரியமாக இது மூங்கில்களால் செய்யப்படுகிறது. இதனாலேயே புல் ஆம் குழல் என்று தமிழில் அழைக்கப்படுகிறது. கர்நாடக இசையில் பயன்படும் புல்லாங்குழல்கள் பல அளவுகளில் உள்ளன. பகவான் கிருஷ்ணர் பயன்படுத்திய புல்லாங்குழல்கள் வேணு, முரளி, வம்சி என்ற பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. ஜெர்மனியில் சுமார் 43,000 ஆண்டுகளுக்கு முந்தைய விலங்குகளின் எலும்புகளால் செய்யப்பட்ட குழல்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. புல்லாங்குழல் மிகவும் மென்மையான வரலாற்றை உடைய ஒரு இசைக்கருவி. உலகின் எல்லா பாகங்களிலும் காணப்படும் இது துளை கருவி வகையை சேர்ந்தது. புல்லாங்குழல் மிக பழங்கால இசைக்கருவியாகும். 1946 ஆண்டு ஜூன் மாதம் 28 நாளில் காப்புரிமை பெற்ற புல்லாங்குழலை கௌரவப்படுத்தும் விதமாக TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடி MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே என்ற பாடலுடன் இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

0: ஜூன் மாதம் 28ஆம் நாள் தேசிய காப்பீடு விழிப்புணர்வு தினம். ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 28ஆம் நாளன்று தேசிய காப்பீடு விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. தனிநபர்கள் மற்றும் வணிகர்கள் தங்கள் தற்போதைய காப்பீட்டுக் கொள்கைகளை மதிப்பாய்வு செய்யவும் நிதி அபாயங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் இது முக்கிய நாளாகும். காப்பீடு என்பது ஆடம்பரம் அல்ல, வாழ்க்கையின் நிச்சயமற்ற நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு அத்தியாவசிய தேவையாகும். ஜூன் மாதம் 28ஆம் நாள் தேசிய காப்பீடு விழிப்புணர்வு தினம். கூடுதல் தகவல்களை இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள வருகிறார் திருமதி உஷா ராணி ராஜன் அவர்கள்.
1: வணக்கம் அனைவருக்கும். இந்த நாள் மிகவும் இனிமையான நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். தேசிய காப்பீட்டு விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 28ஆம் தேதி இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. நம் வாழ்வில் காப்பீட்டின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. நம்மை சுற்றி நிகழும் சம்பவங்களை தினந்தோறும் நாம் பார்க்கும்போது நம் வாழ்வில் காப்பீடு எவ்வளவு இன்றியமையாதது என்பதை நாமே தெரிந்து கொள்ள முடியும். விபத்துக்கள், இயற்கை பேரிடர்கள், நோய்கள் போன்றவை இன்றைய உலகில் காப்பீட்டின் அவசியத்திற்கான சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். மக்களே, உலகம் முன்னேறுவதற்கேற்ப நாமும் நமது காப்பீட்டுக் கொள்கைகளை மறுபரிசீலனை செய்து நமது தேவைகளுக்கு ஏற்ப அவற்றை புதுப்பிப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். காப்பீடு இல்லாதவர்கள் உடனே அதனை பெறவும் இந்த நாள் ஒரு நினைவூட்டலாக அமைகிறது. இந்த காப்பீட்டு திட்டம் முதன்முதலாக அமெரிக்காவில்

தான் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் அதிகரித்து வரும் சுகாதார செலவுகள், நிச்சயமற்ற சாலைகளால் ஏற்படும் விபத்துக்கள், மாறிவரும் நிதி தேவைகள் போன்ற சூழலில் காப்பீட்டு விழிப்புணர்வு என்பது மக்களுக்கு இன்றியமையாத ஒன்றாக உள்ளது. தேசிய காப்பீட்டு விழிப்புணர்வு தினத்தின் முக்கியமான நோக்கங்கள் பின்வருமாறு. காப்பீட்டு திட்டம் உள்ளவர்கள் அதனை மறுபரிசீலனை செய்யுங்கள். கிடைக்கக்கூடிய காப்பீட்டு வகைகளை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது சுகாதார காப்பீடு, ஆயுள் காப்பீடு, வாகன காப்பீடு போன்ற பல வகையான காப்பீட்டு திட்டங்களை அறிந்து கொள்ளுங்கள். நீண்டகால நிதி திட்டமிடலில் காப்பீட்டின் பங்கை உணர்ந்து கொள்ளுங்கள். இவற்றை மக்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் காப்பீடு வைத்திருப்பது ஏன் இன்றியமையாதது என்பதற்கான காரணங்கள் இதோ. முதலாவதாக, அதிகரித்து வரும் பணவீக்கம். நமது இந்திய நாடு நிச்சயமாக முன்னேறி வருகிறது என்றாலும் அதனுடன் சேர்ந்து பணவீக்கமும் ஏற்படுகிறது. பெரும்பாலான பெருநகர பகுதிகளில் மக்களின் வாழ்க்கை தரம் மிகவும் ஆடம்பரமாக இருக்கும். அதிகரித்து வரும் இந்த பணவீக்கச் சூழலில் அவர்களுக்கு தேவைப்படும் நேரங்களில் ஆதரவளிக்கும் ஒரு நல்ல கரம்தான் இந்த காப்பீடு. இரண்டாவதாக, மருத்துவ சிக்கல்கள். நமது வாழ்க்கையில் நோய்களின் பரவல் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக உள்ளது. நம்மை பாதித்த சமீபத்திய பெருந்தொற்று கொரோனாவாகும். இந்த நோயின் தாக்கம் நாட்டில் சுகாதார காப்பீட்டின் முக்கியத்துவத்தை, குறிப்பாக நோய் பரவல் மற்றும் மருத்துவ பணவீக்கத்தின் போது நமக்கு உணர்த்தியுள்ளது. மூன்றாவதாக, சாலையின் நிச்சயமற்ற தன்மைகள். அதாவது இந்தியாவில் சாலை விபத்துக்கள் ஏற்பட காரணம் மோசமான சாலை நிலைமைகள் மற்றும் பொறுப்பற்ற ஓட்டுதல் ஆகியவை வாகன சேதங்களுக்கும் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகளுக்கும் வழிவகுத்துள்ளன. வாகன காப்பீடு இல்லாமல் இருந்தால் பழுதுபார்ப்பு மற்றும் மருத்துவ செலவுகள் நமக்கு பெரும் சுமையாக அமையும். இது கார் காப்பீடு மற்றும் இரு சக்கர வாகன காப்பீடு வைத்திருப்பதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. அடுத்து, மன அமைதி. நீங்கள் வாகனம் ஓட்டினாலும், வேலையில் மன அழுத்தத்தில் இருந்தாலும், அல்லது வீட்டில் ஓய்வெடுத்தாலும், உங்களிடம் காப்பீட்டு திட்டம் இருந்தால் எதிர்பாராத நிகழ்வு ஏற்படும்போது உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். துரதிர்ஷ்டவசமான விபத்துக்கள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நடக்கலாம். ஆனால் உங்களிடம் காப்பீட்டு திட்டம் இருந்தால் அதனை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்பட மாட்டீர்கள். மேலும், இயற்கை பேரழிவுகளுக்கு எதிரான பாதுகாப்பு. மக்களே, நீங்கள் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம், நிலநடுக்கம், சூறாவளி மற்றும் புயல்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுபோன்ற இயற்கை நிகழ்வுகளால் ஏற்படும் சேதங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு காப்பீட்டு திட்டத்தை வைத்திருப்பது முற்றிலும் அவசியமாகும். அடுத்ததாக, மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆபத்துகளுக்கு எதிரான பாதுகாப்பு. சமீபத்தில் நடந்த பஹல்காம் சம்பவம் இந்தியர்களின் கண்களை திறந்தது. பயங்கரவாத தாக்குதல்கள், திருட்டுகள், நாச வேலைகள் மற்றும் கலவரங்கள் ஆகிய அனைத்து உயிருக்கு அச்சுறுத்தலான ஆபத்துக்களாகும். மேலும் அவை கணிசமான சொத்து சேதத்தையும் ஏற்படுத்தக்கூடும். இதுபோன்ற கொடூரமான நிகழ்வுகளில் நீங்கள் சட்ட ரீதியாக பாதுகாக்கப்படுவதை காப்பீடு உங்களுக்கு உறுதி செய்கிறது. இந்தியாவில் காப்பீட்டு திட்டங்கள் ஆயுள் காப்பீடு மற்றும் பொது காப்பீடு என இரு முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆயுள் காப்பீடு என்பது பாலிசிதாரருக்கும் காப்பீட்டு நிறுவனத்திற்கும் இடையேயான ஒப்பந்தமாகும். இதன்படி, பாலிசிதாரரின் துரதிர்ஷ்டவசமான மரணத்தின் போது அவரால் பரிந்துரைக்கப்பட்ட நபர்களுக்கு பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்ட தொகையை வழங்குவதாக காப்பீட்டு நிறுவனம் உறுதியளிக்கிறது. பாலிசிதாரர் தவறாமல் பிரீமியங்களை செலுத்தினால் மட்டுமே காப்பீட்டு நிறுவனம் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ளது. பொது காப்பீடு என்பது சொத்து மற்றும் உடல்நலத்திற்கு ஏற்படும் இழப்புகள் அல்லது சேதங்களுக்கு எதிராக நிதி பாதுகாப்பை வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட காப்பீட்டு திட்டமாகும். பொது காப்பீடு திருப்பு செலுத்தும் அடிப்படையில் செயல்படுகிறது. இதில் காப்பீட்டாளர் காப்பீட்டுதாரருக்கு ஏற்படும் குறிப்பிட்ட செலவுகள் அல்லது சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குகிறார். இந்த வகை உடல்நலம், வாகனம், தீ விபத்து, கடல் பயணம் மற்றும் வீட்டு காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளை உள்ளடக்கி ஒருவரின் பௌதீக சொத்துக்கள் மற்றும் மருத்துவ நலனுக்கான ஒரு விரிவான பாதுகாப்பு வலையை உறுதி செய்கிறது. இந்தியாவில் 70%

0: மக்கள் இன்றும் காப்பீட்டு திட்டம் எதுவும் இல்லாமல் தான் இருக்கிறார்கள். மக்கள் பலர் இதன் நன்மைகள் குறித்து அறியாமலோ அல்லது தவறான கருத்துக்களையோ கொண்டுள்ளனர். சிலர் தாங்கள் இளமையாகவோ அல்லது ஆரோக்கியத்துடனோ இருந்தால் சுகாதார காப்பீடு தேவையில்லை என்று எண்ணுகின்றனர். இருப்பினும் விபத்துகளும் எதிர்பாராத நோய்களும் எந்த வயதிலும் யாரையும் பாதிக்கலாம். மேலும் சுகாதார காப்பீடு என்பது கட்டுக்கடங்காத விலை கொண்டது என்ற தவறான கருத்தும் உள்ளது. உண்மையில் பல்வேறு வரவு செலவு திட்டங்கள் மற்றும் தேவைகளுக்கு ஏற்றவாறு ஏராளமான மலிவு விலை சுகாதார காப்பீட்டு திட்டங்கள் உள்ளன. எனவே இந்த தவறான கருத்துக்களை அகற்றி சுகாதார காப்பீட்டின் மதிப்பு மற்றும் அது எளிதில் கிடைக்கக்கூடியது என்பதையும் மக்களுக்கு உணர்த்துவதற்காகவே இந்த தேசிய காப்பீட்டு விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்படுகிறது. மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் நமது பிரதமர் மோடி அவர்களின் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பற்றி அனைவரும் அறிவீர்கள். இதில் ஒரு குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு வருடத்திற்கு 500,000 வரை இலவச மருத்துவ பயனை பெறலாம். இது பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மக்களுக்காக பிரதமரால் உருவாக்கப்பட்ட இலவச மருத்துவ சேவையாகும். அதுபோல் நமது இந்திய அஞ்சல் துறையிலும் பலவிதமான காப்பீட்டு திட்டங்கள் உள்ளன. மருத்துவத்திற்காகவும் விபத்து காரணமாக மரணமடைந்தால் அவர்களது குடும்பத்தினருக்காகவும் உதவக்கூடிய மிகச்சிறந்த காப்பீட்டு திட்டங்கள் நமது இந்திய அஞ்சல் துறையில் உள்ளன. இந்தியாவில் காப்பீட்டு துறையின் வரலாறு பண்டைய காலங்களிலிருந்தே இருந்து வருகிறது. உதாரணமாக ரிக்வேதத்தில் குறிப்பிட்டுள்ள யோகக்ஷேம அமைப்பில் சமூகங்கள் ஒன்றுக்கொன்று ஆதரவளிப்பதற்காக தங்கள் வளங்களை திரட்டின. இந்தியாவில் 1818 மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவில் ஓரியண்டல் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் நிறுவப்பட்டதன் மூலம் காப்பீட்டு துறையின் தோற்றம் இந்தியாவில் துவங்கியது. 1912 இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் சட்டம் இந்தியாவில் ஆயுள் காப்பீட்டு தொழிலை ஒழுங்குபடுத்துவதற்காகவே பிரத்யேகமாக இயற்றப்பட்ட முதல் சட்டமாகும். 1956 ஜனவரி மாதம் இந்திய அரசு ஆயுள் காப்பீட்டு துறையை தேசியமயமாக்கியது. இதன் விளைவாக இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் உருவானது. 2025-26 நிதிநிலை அறிக்கையில் இந்திய அரசு காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பை 74%லிருந்து 100% உயர்த்தியுள்ளது. இன்றைய உலகில் காப்பீடு ஒரு வரப்பிரசாதமாகும். மக்களே, காப்பீட்டு திட்டங்களை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதை உணர்வீர்கள். அந்த எண்ணமே உங்களை நீண்டகாலம் ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் உங்கள் குடும்பத்தினருடன் சந்தோஷமாக வாழவும் வழிவகுக்கும். மீண்டும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் இனிய தேசிய காப்பீட்டு விழிப்புணர்வு தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
1: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை. ஜூன் மாதம் 28 நாள் தேசிய காப்பீடு விழிப்புணர்வு தினம் குறித்து தகவல்களை பகிர்ந்தவர் திருமதி உஷா ராணி ராஜன் அவர்கள். தமிழ் மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் உருவான கதை. ஒரு பாடல் கேட்கிறோம், அடடா அற்புதமான பாட்டு என்று ஒரு வரியில் சொல்லிவிட்டு போய்விடுவோம். ஆனால் அது உருவான விதத்தில் ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று ஒழிந்திருக்கும். அப்படி ஒரு சம்பவத்தை தான் இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் கேட்கப் போகிறோம். கண்ணதாசனுக்கும் MS விஸ்வநாதன் அவர்களுக்கும் உள்ள நட்பு உலகம் அறிந்த ரகசியம். பல சந்தர்ப்பங்களில் இருவருக்கு இடையே சிறு சிறு மோதல்கள் ஏற்பட்ட போதும் கூட அது அவர்களின் நட்பை பாதிக்கின்ற அளவுக்கு இருந்ததில்லை. அப்படி ஒரு சம்பவம். பட்டின பிரவேசம் என்ற திரைப்படம் கே பாலச்சந்தர் அவர்களின் இயக்கத்தில் உருவாகி கொண்டிருந்தது. அதில் ஒரு அற்புதமான மெட்டை போட்டார் MS விஸ்வநாதன் அவர்கள். அதற்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாட்டெழுத வேண்டும். கவிஞர் கண்ணதாசன் MS விஸ்வநாதன் அவர்களிடம், விசு வாசிடா என்றார். MS விஸ்வநாதன் அவர்களின் விரல்கள் ஹார்மோனியத்தை மீட்டிக் கொண்டிருக்க வாய் மெட்டை கண்ணதாசனுக்கு சொன்னது. நா நன்னா நன்னா என்று மெட்டை கண்ணதாசனுக்கு சொன்னபோது உடனே கவிஞர், என்னடா ஒரு இதுவே வேண்டாமா, நீ பாட்டுக்கு நா நன்னா வாயில் வந்ததை சொன்னால் நான் வார்த்தைகளை கொண்டு வர வேண்டாமா, வேறு மெட்டை போடு என்றார்.

பார்த்து கொண்டிருந்தார் கே பாலசந்தர் அவர்கள். ஆனால் கே பாலசந்தர் அவர்களுக்கோ இந்த டியூன் ரொம்பவும் பிடித்துவிட்டது. எப்படியும் கவிஞர் இந்த டியூனுக்கு பாட்டு எழுத வேண்டும், நிச்சயம் அவரால் நல்ல வார்த்தைகளை தர முடியும் என்று நம்பினார். மெதுவாக எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை ஒரு ஓரமாக அழைத்து திரைப்படத்தின் இயக்குனர் கே பாலசந்தர் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார், இந்த டியூன் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, விட்டுடாதீங்க, நான் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறேன், நீங்க எப்படியும் கவிஞரை இந்த மெட்டுக்கு பாட்டெழுத வைப்பது உங்கள் திறமை என்று கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து சென்று விடுகிறார். மறுநிமிடம் நேராக கவிஞரிடம் வந்தார் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். சற்று நேரத்துக்கு முன்பு தன்னை கவிஞர் எப்படி பேசினாரோ அதே தொனியில், நீ எல்லாம் என்னையா பெரிய கவிஞர், இந்த சந்தத்துக்கு பாட்டெழுத முடியாதாம். ஏன் முடியாது, உனக்கென இது பெரிய விஷயமா என்று கவிஞரை தாக்குவது போல் தாக்கி அதே வினாடியில் உங்களால் முடியாதது உண்டா கவிஞரே என்று தூக்கி வைத்து தனக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்ளும் கலை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு கைவந்த கலை. அதிலும் கண்ணதாசன் அவர்களின் கவித்திறமையை பல சமயங்களில் வெளிக்கொண்டு வந்த விதமே அலாதி. தன்னுடைய ஈகோ தொடப்பட்டதும் கவிஞர் வெகுண்டு எழுந்தார், டியூனை வாசிடா என்றார். அதே சமயத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சாமர்த்தியமாக ஒன்றை செய்தார். தான் முன்பு பாடி காட்டிய நானாவை சத்து மாற்றி லா லா லா என்று பாடி காட்டினார். உடனே கவிஞர், என்னடா சற்று நேரத்துக்கு முன்பு நானாவில் இருந்தது இப்போ லா லலாவில் இருக்கிறதே என்றெல்லாம் கவிஞர் நினைக்கவில்லை. அவரது தமிழ் தயாராகிவிட்டது. வான் நிலா நிலா அல்ல, உன் வாலிபம் நிலா என்று வார்த்தைகளை கொட்டினார். கோபக்கணலாக இருந்த கண்ணதாசன் இப்போ போதுமா என்றதும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அவரை கட்டி கொண்டார். கோபம் மறந்து கண்ணதாசன் சிரித்து விட்டார். அந்த சிரிப்பில் உருவாகியது வான் நிலா நிலா அல்ல, உன் வாலிபம் நிலா. திரைப்பட பாடல்களுக்கும் நமக்குமான உள்ள பந்தம் அது ஒரு அழகான சிநேகிதம். சினிமாவும் பாடல்களும் நமக்குள் என்னவோ செய்கின்ற தொடர்புகள், அதிலும் குறிப்பாக பால்யத்திற்கும் பாடல்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. படத்தின் பெயர் தெரியாமல் போய்விடும், சில படங்கள் மறைந்துவிடும், ஆனால் பாடல்கள் மட்டும் நங்கூரமிட்டு மனதில் அசையாமல் இருந்துவிடும். அப்படி அசையாமல் மனதுக்குள் இருந்து நம்மை அசைத்து போடுகிற எத்தனையோ பாடல்கள் உண்டு. அப்படி ஒரு பாடல்தான் வான் நிலா நிலா அல்ல, உன் வாலிபம் நிலா. 1977 செப்டம்பர் மாதம் 9 பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்திற்காக எண்ணிலா ஆசைகள் எண்ணிலா கொண்டதேன் அதை சொல்வாய் வெண்ணிலா என்று வியந்தும் மகிழ்ந்துமாக காதலையும் இசையையும் கொண்டு வந்து நமக்குள் கடத்தி விடுவார் இந்த பாடலை பாடிய எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள். இன்றைக்கும் பாடும் நிலா என்றெல்லாம் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை சொல்கிறோம், போற்றுகிறோம், கொண்டாடுகிறோம். 1000 நிலவே வா என்று 2வது பாடலில் பாடத் தொடங்கியவர் பட்டின பிரவேசம் படத்திற்கு பின்னரும் இளைய நிலா பொழிகிறதே பாடும் நிலாவே என்றெல்லாம் எத்தனையோ பாடியிருக்கிறார். ஆனாலும் 1977 செப்டம்பர் மாதம் 9 வெளியான பட்டின பிரவேசம் படத்தின் வான் நிலா நிலா அல்ல பாடல் ஒரு தனி சுகம், தனி சந்தோஷம். இப்படி ஒரு பாடலை பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்திற்காக வேண்டும் என்று கேட்ட அந்த திரைப்படத்தின் இயக்குனர் கே பாலசந்தர், அதற்கு அப்படி ஒரு டியூனை போட்டுக் கொடுத்த மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், அழகான டியூனிற்கு அட்டகாசமான பாடலை எழுதி கொடுத்த கவியரசர் கண்ணதாசன், காதலையும் கவிதையையும் குழைய குழைய குரலில் இழைத்து இழைத்து கொடுத்த எஸ் பி பாலசுப்ரமணியம், முக்கியமாக பாடல் முழுவதும் நம்மையும் மனதையும் நமது செவிகளையும் வருடி கொடுத்த வயலின், அந்த வயலினை வாசித்தவர் என எல்லோரும் பாராட்டப்பட வேண்டும் என்பதற்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா, வான் நிலா நிலா அல்ல, உன் வாலிபம் நிலா.